சிலிங் நீலா, லவ் டேக்ஸ் டைம். குட் திங்ஸ் ஹேப்பன் டு தோஸ் ஹூ வெயிட். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அண்ட் இன் காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைமிங். Wala ko sang anumang ginapangayo sa Ginoo. Apang sa kadugayon, ginhatagan niya ako sang lalaki.